பிரம்மா ஹே சமன்னி சாதுக சங்கா கோச்சர்மில சாதுக சங் சதா பரபுல சாதுக சங்கா வேபஸ்பஞ்சா சாசங் அமிர்தரஸ் புஞ்சா சாசங் ஹே சபகீரேன சாதுக சங் மனோகர் பேன் சாதுக சங் நா கதுஹூதா வே சாசங் அஸ்தத் மன பாவ சாதுக சங் மாயா தேவன் சாசங் நான் பிரப் சுபிரசன் சாசங் துஷ்மன் சமீத சாது கேசங் மகாபுனீத் சாசங் கிஸ்யோ நஹி பேர் சாதுக சங் நா பிங்கா பேர் சாதுக சங் நாஹி கோமந்தா சாசங் ஜன்னே பிரம்மானந்தா சாதுக சங் நாஹி ஹோதாப் சாதுக சங் தஜே சபியா பப்பே ஜன்னே சாது படாயி நானக சாத் பிரபு பனாய் சாதுக சங் நா கபுஹூந்தா வே சாதுக சங் சதா சுகபா வே சாசங் பஸ் அகுச்சரள சாது கேசங் ஆ ஜாரு சாய் சாதுக சங் பசேதான் உச்ச சாது கேசங் மஹல் பஹுச்ச சாதுக சங் திருட சப்தரும் சாதுக சங் கேவல பாரபரம் சாதுக சங் பாய நாம் நிதான் நானக சாது கே குருபான் சாதுக சங் சபகுல் உதார சாசங் சாஜன் மீத் குடம் நிஸ்தார சாது கேசங் சோ தன் பாவ ஜஸ்தந்தே சபகோ பரசாவ சாசங் தர்மராய கரே சேவா சாதுக சங் சோபாசுர் தேவா சாது கேசங் பாப்பலாயன சாசங் அமிர்த குணகாயன் சாதுக சங் சர்வதான கம நானக சாதுக சங் சபல ஜனம் சாதுக சங் நை கஷகால் தர்ஷன பேடுத்து ஹோதனே ஹால் சாதுக சங் கலுகதர சாதுக சங் நரக பரஹர சாதுக சங் ஈஹா உமா சுவில்லா சாசங் விச்சரத்ரமில்லா